Okay, G. Okay, G. Welcome back. Welcome back. எனக்கு ஜிச்சாங்கோல வணிவர திரங்கிச்சல்லை ஸ்ரீ பிரபோரிய வசச்சிர வாந்தை சுதா சுலடீர் ஜாத்தர் கலீடீர் ஜாத்தம் மீனா அல்லாதிவுக்கு சுட்டூலாத கபின் ஜபினம் அதிவுக்கு தாசு தாசு பிரகாம் பில்குல் லைபராய் ராஸ்கா மாத கிரானோ